நிரகத்தமந்தரக்கலே சியகிரேலா ஏசேரோயக்காயக்கி நாட்டு நாட்டு நாட்டு

0: உண்டுண்டே லைஃபு எந்த பெஞ்சுக்குண்டுன்னா நா வேகம் நன்னு தாட்டி போத்துண்டே லோகம்
1: You gotta run, you gotta run. You gotta do what you gotta do to get to where you wanna be. Life is not a bed of roses, man. You gotta get that in your head.